0: ཁྱི དུ ཤི ཡོང མི ནག དུ ཡོང ཡོང དེ ལ ཁྱི དུ ཡོང ཡོང རང དེ ད ཁང ད ནི གོ དེ བ སུ རྐང ཅི གེ མི ལ རེ རེ མི ཉི ཤུ ཚུ སེང གེ ད སང ལ སུམ པ ཡང མི ཉི ཤུ ཚུ གོ ཅེ ཡིན ད རེན ཤུ ལ ཕེ ཤུན ཅི རེ བ ཤུ ད ཁོ ར ཅན དེ ལ ཅ གེ ཉམ པ ཅེ ཤི ཡིན ད ད རང གེར གེ སུ རེ ཅང སུང ད ཉམ ག ལེ གེ ཅི གེ ཅ ལ ཁོ གེ ཨོ ན ཏོ སར ད ད མ ར ན ཁུ ཅེ ཡ ཅི གོ ཅང ཅམ 我们的人都没事情，所以我一点人入在一点人当，他当然给隔壁过去说人讲，他也没好点人所有的去随人的路，哎呀，人热热没隔壁是亲的去，热热进的也没隔壁没几的，刚刚给什么多了，他好点人，我那人都总是怎么送到酒店了，从此他就出去，到去
1: 了，
0: 好了，他好像那个热热被，家里热热被，从此下几天，也不是亲戚，嗯，他过的定着就这个啊，亲戚就也不讲。
2: 가보치고
0: 嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯 yana mami pejin jingbe sorde nyam su chi pa sikita ta kasa sorde ji te kisa chi mi da wa ji gung ne de ka zu gung ne ko cha zang yana ma ju ji men da la da la nyam su pen to ji sa ran ji da nam ji da rang rang ge zo ga da la ja ko ji cha zang ta ko la ne ga sorde ji kasa sorde ji
1: ding ye ne ji jung da sin de tin je pin yu me ro
0: ding ye la ye ma ta ne zu cha cha ko la ren shu ne chi ji de son dong ge pejin ji su wa te ko ne ngu ku ma ge rang ma te mi ma ge ko ne da ta ji la zo ge la ha ji ji nam ji da de ri jang jang ye la te je zhi ji fu le ne tang ji ti ni ji ha su ko la pe jin ji zu
2: pa ji rang di zu ya de ya ta gong ri ne ro ge da de gong ri to na
0: te rang ye la ye da je zhi ji fu le ne ti ni ji zu ren shu ne chi ji de son dong ge ni dong ba si ju xi sha ge da jo yang de zu da na ro jo yang ge de de gong ri ji zu le da nang ro ta ta ra da jin ji zang min da de mi la 嗯，那是捐钱的做的，不但那么个，好的，好的，他不但那么了不，那么的他天天都收钱，他不来重视，他不会看看到那大把个那个一千步啊，这么个大，说是大脚当，人家婆婆这里阿拉帮给个过去了，都是多加些的，嗯，住了钱是，过去厕所那样这么个大。 간다 부다 남아다 다랑 더 노루 닝다 레기 내가 저 다니랑 서지 인데 코네 괜찮 당설 괜찮 당니 데 다 낭네 미저 뭐 제든 말 밤에 템바데
2: 다시 오 제시른데 근데요
0: 단 슈글라 연애마 공내게 잡주라 다른 게 심슈스 전데 들은 내내 자 시도 서른 당자 인다 강반이게 부민 남장 기능기 시 인다 고미 창서 창서 택시 강바랑 인도 좀
2: 怎么让你偷偷走嘞？你那年那偷偷，那搞不懂那就是去干巴当啥的，你从事当啥的，其实人家爹爹帮给当啥的，没见搞不懂呢，就是去。爹他也讲的呀，工资薪大，他但是工一个人工资差了有几嘞？你人么你没得点子了，他你讲给给你那些那个，买什么搞不懂的事么了？他你解决过了，他说的那那定个东西呢，没用，办不着几多，那么下的不是？像人么搞不成就搞不到的时候呢，人么搞不嘛了？
3: 장기응에
2: 아니 다래 라제 야우신스
3: 진짜
2: 단 좀스다 냈다는 게
3: 좀스다 냈다는 게 냠래는 안 좋던데 된다 이미 대리 쇼델로 예 대리 레어

sende tinje jingla ni kyun kuumdo yani nya nobs be yana bola ga nobs be bola ge ji ten di to la mi lu kyo jul hats ku le kyo fo wa ge nobs be kong ge no si an yo ta che na nya nob me jo nya che bi ge li chup chu mi lu ma de ba kan da nya pu sang chi du yi nga no me nya pu sang di 当个四句三部队电解，人一个盘木边界的，龙骨培育的切度，忙了偏别两个切上第一。潘哥你，你个早晚意思要的，你落了点不进你一句。头多个米有的，多了日木贵不能行，你心定了娘子。当年女秀的落到康玉端界，不大把大起。